0: ஆமத்தில் உமிழ்த்தேன் நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கேன் அனைந்தேன் ஒழுமை ஒழுவரா மறக்க பொருட்டு வந்துடுவோமலா சிச்சிச்சா மறக்க பெறுவாரா.
1: All around Australia, this is Triple J.